0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி, ஆணி திங்கள் 5ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: Today we're announcing that we'll increase the turnover threshold for existing small business 50% active asset CGT concession from $2 million to $10 million.
2: ஆஸ்திரேலியாவில் முதலீட்டாளர்கள் மற்றும் சிறு வணிகங்களை பாதிக்கக்கூடிய முக்கிய வரி மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த செய்தியின் பின்னணி, அதோடு ஆஸ்திரேலியாவில் மின்சார வாகனங்கள் உண்மையில் பயனுள்ளதா என்பதனை ஆராயும் விவரணம், ஆஸ்திரேலியாவின் முதல் ரைட் ஷேர் சேட்டிலைட் மிஷனான வொரட்டா C1 விண்கோள் குறித்தும், ஆஸ்திரேலிய விண்வெளி தொழில்நுட்பம் குறித்த உரையாடல் மற்றும் இலங்கை இந்திய செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் செல்வி இன்பசேகரன். நேஷனல் பிரஸ் கிளப்பில் ஒன் நேஷன் கட்சித் தலைவர் போலின் ஹான்சன் ஆற்றிய உரை அவரது கட்சியின் கொள்கை திட்டத்தில் தீர்வு சார்ந்த கொள்கைகள் இல்லாததை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என பல்லின கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் ஏன் அலி விமர்சித்துள்ளார்.
4: There's a fear in the community of how this might resonate and what the real impacts that this might have on people, particularly the kind of the dog whistling, but also some of the blatant racism that's in there as well. But there is also a sense of in unity we are strong, and a sense that also this is really about degrading Australia.
2: ஒன் நேஷன் கட்சித் தலைவர் போலின் ஹான்சன் தனது 30 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த வாரம் நேஷனல் பிரஸ் கிளப்பில் உரையாற்றினார். அப்போது அவர் ஒரே கலாச்சாரத்தை கொண்ட ஆஸ்திரேலியாவை வலியுறுத்தி பன்முக கலாச்சார முறைக்கு முடிவு காண விரும்புவதாக கூறினார். பல்வேறு கலாச்சார மற்றும் மொழி பின்னணியை கொண்ட ஆஸ்திரேலியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய அமைப்பான ஃபெக்கா ஹான்சனின் கருத்துக்களை முழுமையாக நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது. இது ஒயிட் ஆஸ்திரேலியா கொள்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் பிரிவினையை ஊக்குவிக்கவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியாகும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஃபெடரல் அரசின் NDIS தேசிய மாற்றுத்திறனாளர்கள் காப்பீட்டுத் திட்டம் தொடர்பான முன்மொழியப்பட்ட மாற்றங்களை ஆய்வு செய்த செனட் விசாரணையின் அறிக்கை இன்று வெளியிடப்படவுள்ளது. 3 நாட்கள் நடைபெற்ற பொது விசாரணைகளுக்கு பிறகு இந்த அறிக்கை இவ்வாரத்தின் தொடக்கத்திலேயே வெளியிடப்பட வேண்டியதாக இருந்தது. 2 வாரங்களில் 4000-க்கும் மேற்பட்ட சமர்ப்பிப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதில் மாநில மற்றும் பிரதேச மாற்றுத்திறனாளர்கள் விவகார அமைச்சர்கள் இணைந்து அளித்த சமர்ப்பிப்புகளும் அடங்கும். மேலும் இந்த மாற்றங்களால் 1000-க்கணக்கான மாற்றுத்திறனாளர்கள் அவசியமான சேவைகளுக்கான அணுகலை இழக்க நேரிடலாம், அல்லது அவர்களின் தேவைகளுக்கு பொருத்தமற்ற பராமரிப்பு இடங்களில் தங்க வைக்கப்படலாம் என்றும் அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர். ஆனால் இந்த சட்ட முன்வடிவு ஜூலை தொடக்கத்திற்குள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறும் பாதையில் இருப்பதாக NDIS அமைச்சர் மார்க் பட்லர் முன்னதாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலம் தொடங்கியுள்ளது என்றும், ஈரானின் துறைமுகங்கள் மீதான தடுப்பு நடவடிக்கை நீட்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க துணைத் தலைவர் JD Vance தெரிவித்துள்ளார். போர் முடிவுக்கு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் முன்பே மின்னணு முறையில் கையெழுத்திட்டுள்ளன. இதனால் அந்த ஒப்பந்தம் எதிர்பார்த்ததை விட 2 நாட்கள் முன்னதாகவே நடைமுறைக்கு வந்துள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படும் அமைதி செயல்முறையை இஸ்ரேல் மதிக்க வேண்டியிருக்கும் என்றும், பொதுமக்கள் உயிரிழக்கும் வகையில் பெய்ரூட்டில் நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் வான்ஸ் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் டாம்வர்த்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த ஒரு பூர்வீக குடியின இளைஞரின் மரணம் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அம்மாநில மரண விசாரணையாளர் கொரோனர் பரிந்துரைத்துள்ளார். 1988 கொமரோய் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் மார்க் ஹீன்ஸின் மரணம் தொடர்பான விசாரணையை இனவரி பாதித்ததாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில துணை கொரோனர் ஹேரியட் கிரேம் கண்டறிந்துள்ளார். மார்க் ஹீன்ஸ் ரயில் பாதையில் தலையின் கீழ் ஒரு துணி வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவருக்கு கடுமையான மூளைக்காயம் இருந்தபோதிலும் சம்பவ இடத்தில் ரத்தம் மிக குறைவாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அராபிக் பின்னணி கொண்ட பெண் அகதிகளுக்கான ஒரு பாடக குழுவை தொடங்கியவரும் அகதி வாரத்தின் தூதராக ஆஸ்திரேலிய அகதிகள் கவுன்சிலினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவருமான ஃபீஹா அல் ஹுசைரி இசை அகதிகளின் மனவேதனைகளை குணப்படுத்த உதவுகிறது என்று கூறியுள்ளார். ஃபீஹா அல் ஹுசைரி படகின் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர். சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது இசை மீதான ஆர்வத்தை கொண்டு இங்கு தனது புதிய வாழ்க்கையை உருவாக்க தொடங்கினார். இத்துடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
1: நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேயர்களே, எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக எஸ்பிஎஸ் சவுத் ஏசியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு எஸ்பிஎஸ் ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது,
5: ஒரு செல்ஃப் ரிப்பேரிங் ரொபாட்டிக் கை ஆர்ம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன் வித் வராட்டா சீட். ஸோ அது ஒரு மல்டி, ஒரு பொக்கிஷோ மினி ஆஸ்திரேலியன் லபோரட்டரி.
2: ஆஸ்திரேலியாவின் முதல் ரைட் ஷேர் சேட்டிலைட் மிஷனான வராட்டா சீட் 1 விண்கோள் குறித்தும் ஆஸ்திரேலிய விண்வெளி தொழில்நுட்பம் குறித்ததுமான உரையாடல் ஒலிக்க உள்ளது. அதோடு ஆஸ்திரேலியாவில் மின்சார வாகனங்கள் உண்மையில் பயனுள்ளதா என்பதனை ஆராயும் விவரணமும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணியில் முதலில், ஆஸ்திரேலியாவில் முதலீட்டாளர்கள் மற்றும் சிறு வணிகங்களை பாதிக்கக்கூடிய முக்கிய வரி மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிஜிடி எனப்படும் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ், மூலதன ஆதாய வரி தொடர்பான இந்த புதிய சீர்திருத்தங்கள் பற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
6: ஆஸ்திரேலிய அரசு சமீபத்தில் மூலதன ஆதாய வரி, அதாவது சிஜிடி எனப்படும் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் தொடர்பாக முக்கியமான சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் முதலீட்டாளர்கள், சிறு வணிக உரிமையாளர்கள், தொடக்க நிறுவனங்கள் மற்றும் குடும்ப அறக்கட்டளைகள் உள்ளிட்ட பல தரப்பினரின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த அறிவிப்புகள் வெளியான பிறகு பல்வேறு எதிர்வினைகள் எழுந்த நிலையில் அரசு சில புதிய விலக்குகளையும் சலுகைகளையும் அறிவித்துள்ளது. முதலில் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்வோம். ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம் தங்களிடமுள்ள ஒரு சொத்து, பங்கு, முதலீடு அல்லது நிலத்தை வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டினால் அந்த லாபம் மூலதன ஆதாயமாக கருதப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் $500,000 ஒரு முதலீட்டு சொத்தை வாங்கி சில ஆண்டுகளுக்கு பிறகு $700,000 விற்றால் கிடைக்கும் $200,000 லாபம் மூலதன ஆதாயமாகும். இந்த லாபம் வருமான வரி கணக்கில் சேர்க்கப்பட்டு அதற்கேற்ப வரி விதிக்கப்படும். 1999 முன்னாள் பிரதமர் ஜான் ஹவார்டின் அரசு அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய சலுகை தற்போது நடைமுறையில் உள்ளது. அதன்படி, ஒருவர் ஒரு முதலீட்டு சொத்தை குறைந்தபட்சம் 12 மாதங்களுக்கு மேலாக வைத்திருந்து விற்றால் கிடைக்கும் மூலதன ஆதாயத்தின் 50% மட்டுமே வரிக்குட்படும். மீதமுள்ள 50% வரியிலிருந்து விலக்கு பெறும். இந்த சலுகை பல முதலீட்டாளர்களுக்கு பயனளித்தாலும் வீட்டு விலைகள் உயர்வதற்கும் முதலீட்டு சொத்துகளுக்கான தேவை அதிகரிப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருந்ததாக சில பொருளாதார நிபுணர்கள் விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் 2026 ஃபெடரல் பட்ஜெட்டில், அதாவது நிதிநிலை அறிக்கையில், அரசானது சிஜிடி முறையில் பெரிய மாற்றங்களை முன்மொழிந்தது. 2027 ஜூலை மாதம் முதல் தற்போதைய 50% தள்ளுபடி முறையை நீக்கி அதற்கு பதிலாக கோஸ்ட் பேஸ் இண்டெக்ஸேஷன் எனப்படும் புதிய முறையை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முறையின் நோக்கம் பணவீக்கத்தால் உருவாகும் செயற்கை லாபங்களை நீக்கி உண்மையான லாபத்துக்கு மட்டுமே வரி விதிப்பதாகும். அதாவது ஒருவர் ஒரு சொத்தை வாங்கிய காலத்தில் இருந்து இன்று வரை ஏற்பட்ட பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன் ஆரம்ப மதிப்பு உயர்த்தி கணக்கிடப்படும். அதன் பிறகு கிடைக்கும் உண்மையான லாபத்தின் அடிப்படையில் வரி விதிக்கப்படும். இதன் மூலம் வரி முறை மேலும் நியாயமானதாக மாறும் என்று அரசு கூறுகிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்ட உடனேயே பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் எழுந்தன. குறிப்பாக சிறு வணிகங்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொடக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த மாற்றங்கள் முதலீடுகளை குறைக்கக்கூடும் என்றும் புதிய தொழில்கள் உருவாகும் வேகத்தை பாதிக்கக்கூடும் என்றும் கவலை தெரிவித்தனர். இதன் காரணமாக அரசு சில புதிய சலுகைகளை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அதில் முக்கியமானதொன்று சிறு வணிகங்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் வரி சலுகையாகும்.
3: Today we're announcing that we'll increase the turnover threshold for existing small business 50% active asset CGT concession from $2 million to $10 million.
6: தற்போதைய விதிகளின்படி ஆண்டுக்கு $2 million வரை வருவாயுள்ள சிறு வணிகங்களே குறிப்பிட்ட CGT சலுகைகளுக்கு தகுதி பெறுகின்றன. ஆனால் புதிய அறிவிப்பின்படி ஆண்டுக்கு $10 million வரை வருவாய் ஈட்டும் வணிகங்களும் இந்த சலுகைகளை பெற முடியும். இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரும்பாலான சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் பயனடையும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மேலும் புதுமை மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான தொடக்க நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம் என்ற கவலைக்கு பதிலளிக்கும் வகையில் ஆரம்பக்கட்ட முதலீட்டாளர்களுக்கு கூடுதல் வரி சலுகைகளை வழங்கும் வாய்ப்பையும் அரசு பரிசீலித்து வருகிறது.
7: This would provide a 50% CGT discount to early stage investors, including founders and employee share scheme participants of innovative startup businesses. We're also confirming that income from all types of testamentary trust will be exempt from the minimum tax, with implementation details, including the details around integrity, to be included in further consultation.
6: ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள், நிறுவனர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்கப்படலாம். ஆஸ்திரேலியாவில் புதுமை தொழில்கள் வளர்ச்சியடைய இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை குடும்ப அறக்கட்டளைகள் தொடர்பாக முன்மொழியப்பட்டிருந்த மற்றொரு மாற்றத்தையும் அரசு திரும்ப பெற்றுள்ளது. குறிப்பாக குடும்பங்களின் சொத்து நிர்வாகத்திற்காக பயன்படுத்தப்படும் சில டிரஸ்ட் அமைப்புகளுக்கு 30% குறைந்தபட்ச வரி விதிக்கப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல தரப்பில் இருந்து எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அந்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ளது. இதனால் அந்த வகை அறக்கட்டளைகள் புதிய வரிச்சுமையில் இருந்து விலக்கு பெறுகின்றன. அதேபோல் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நன்கொடைகளுக்கான வரி சலுகைகளும் தொடரும் என்று அரசு உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் சமூக சேவை மற்றும் நலன்புரி அமைப்புகளுக்கான ஆதரவு குறையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் குறித்து சில அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் அரசின் வரி கொள்கைகள் இன்னும் தெளிவற்றதாக இருப்பதாகவும் சில துறைகளுக்கு மட்டும் வழங்கப்படும் விலக்குகள் போதுமானதல்ல என்றும் விமர்சித்துள்ளன. மறுபுறம் சில மாநில அரசுகள் குறிப்பிட்ட தொழில்துறைகளுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. அதே சமயம் கிரீன்ஸ் கட்சி இந்த மாற்றங்கள் வீட்டு வசதி நெருக்கடியை தீர்க்க போதுமானதாக இல்லை என்றும் பெரிய முதலீட்டாளர்களுக்கான வரி சலுகைகள் இன்னும் தொடர்கின்றன என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவின் மூலதன ஆதாய வரி சீர்திருத்தங்கள் கடந்த பல ஆண்டுகளில் வரித்துறையில் மேற்கொள்ளப்படும் முக்கியமான மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. ஒருபுறம் வரி முறையை நவீனப்படுத்தவும் உண்மையான முதலீட்டு லாபங்களுக்கே வரி விதிக்கவும் அரசு முயற்சிக்கிறது. மறுபுறம் சிறு வணிகங்கள், தொடக்க நிறுவனங்கள் மற்றும் குடும்ப அறக்கட்டளைகள் மீது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க பல்வேறு விலக்குகளையும் அறிவித்துள்ளது. 2027 ஜூலை மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த மாற்றங்கள் முதலீட்டாளர்கள், வணிக உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இந்த புதிய விதிமுறைகள் எவ்வாறு நடைமுறைக்கு வரும், யார் யார் இதனால் பயனடைவார்கள் மற்றும் எதிர்காலத்தில் மேலும் என்ன மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதை தொடர்ந்து கவனித்து வருவது மிகவும் முக்கியமானதாகும்.
2: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் இலங்கை செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம்.
1: விளையாட்டு பிரியரான நீங்கள் எஸ்பிஎஸ் ஸ்போர்ட் விளையாட்டு ஆர்வலர்களின் நம்பர் ஒன் இடம். சைக்கிள், மோட்டார் விளையாட்டு, உலக தடகளம் மற்றும் பல. செல்லுங்கள் sps.com.au/sport.
2: எஸ்பிஎஸ் தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sps.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
8: சர்வதேச ஆவண படங்கள் முதல் காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்கள் வரை உலக தரம் வாய்ந்த நாடகங்கள், நகைச்சுவைகள் மற்றும் வேடிக்கை வினோதங்கள் சேனல் 31 SBS வைஸ்லேண்டை பாருங்கள்.
2: இன்சைட் விருதுகளை வென்றிருக்கும் SBS தொலைக்காட்சியின் இன்சைட் நிகழ்ச்சி மற்றவர்கள் தொடுவதற்கு அஞ்சும் விடயங்கள் குறித்து விவாதிக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 SBS டிவி மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
9: SBS audio
10: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
11: SBS chill.
12: SBS pop Asia. Non-stop Asian pop.
13: Can you describe that feeling for people who haven't experienced it?
14: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
10: 60 மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது SBS audio app-ஐ தரவிறக்கம் செய்யுங்கள்.
11: sbs.com.au/audio.
2: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. இலங்கையில் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக மாறியுள்ள செம்மணி. சூடு பிடித்து வரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள். இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
15: இலங்கையில் அதிகளவிலான மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்ட மனித புதைகுழியாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பதிவாகியுள்ளது. இதுவரை காலமும் சதோச எனப்படும் மன்னார் பல்பொருள் வாணிப நிலைய மனித புதைகுழியிலிருந்து 376 மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டமையே இலங்கையில் அதிகளவிலான மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்ட புதைகுழியாக காணப்பட்டது. இந்த நிலையில் செம்மணியில் கடந்த புதன்கிழமையுடன் 380 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரையில் அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 362 அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையில் அதிகளவிலான மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பதிவாகியுள்ளது. இதேவேளையில் குறித்த செம்மணி மனித புதைகுழியை இன்று வெள்ளிக்கிழமை நீதியமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினரும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் அடங்கிய விசேட குழுவினரும் நேரில் பார்வையிட நீதிமன்றில் அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. கடந்த 2025 ஆண்டு மே மாதம் 15 முதல் 2026 ஜூன் மாதம் 17 வரையிலான ஒரு வருடத்திற்கும் மேற்பட்ட காலப்பகுதியில் 3 கட்டங்களின் கீழ் செம்மணி மனித புதைகுழியில் 80 நாட்களுக்கும் மேலாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் அடையாளம் காணப்பட்ட 380 உடல்களுள் 362 மனித உடலுக்குரிய எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மனித எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரை தோண்டி எடுக்கப்பட்ட 120 வரையான தனிப்பட்ட சான்று பொருட்களுள் குழந்தைகளுக்கான பாற்போத்தல்கள், விளையாட்டு பொம்மைகள் உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள், சிறுவர்களின் காலணிகள், பாடசாலை புத்தக பைகள் மற்றும் சில நாணய குட்டிகளும் உள்ளடங்குகின்றன. இதுவரையில் செம்மணியில் 380 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் மேலதிக விவரங்களையும் சட்டத்தரணி நிரஞ்சன் ஊடகங்களுக்கு இவ்வாறு விவரித்தார்.
9: மொத்தமாக 380 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் வர இருப்பதை வருவதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஆனால் அடையாளம் காணப்பட்ட அடிப்படையில் இது ஒரு பெரிய மனித இன்பு புதைகுழியாக காணப்படுகின்றது. இது ஒரு பெரிய சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. விசாரணைகளின் பின்புதான் இது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும்.
15: இதே வேளையில் செம்மணி விடயத்தில் தமது அரசாங்கம் நீதி வழங்குவதற்கு மிக கவனமாக உள்ளது என்று குறிப்பிட்டார் அமைச்சர் சந்திரசேகர்.
11: கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், இவ்வாறான புதை குழிகள் அல்லது மனித எச்சங்கள் தோண்டப்படுகின்ற பொழுது அவைகள் கண் தெரியாத அளவுக்கு இழுத்து மூடப்படுகின்ற சம்பவங்களே இருந்தது. இந்த செம்மணி சம்பந்தமான பிரச்சனையில் எங்களுடைய அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது. அதற்கு நீதி வழங்குவதற்கு
15: உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகின்றது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே இந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இருவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள சூழலில் தற்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்தல் மற்றும் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தம்மை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதனை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரியே அவர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சேனல் 4 தொலைக்காட்சி வெளிப்படுத்தியுள்ள தகவல்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எந்த நேரத்திலும் தம்மை கைது செய்யலாம் அல்லது தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்பதை குறிப்பிட்டே முன்னாள் அதிபர் மேற்படி முன்பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தாம் கைது செய்யப்பட்டால் தமது சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படும் என்றும் தனது உரிமை மீறப்படும் என்றும் இதில் குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த தாக்குதல்களில் தமக்கு தொடர்பு இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் தாம் கைது செய்யப்படுவது சட்டவிரோதமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவின் மேலதிக விசாரணையை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பல இடங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபையும் இதனை வலியுறுத்தி வருகின்றது. கொழும்பில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட ஏற்பாட்டாளர் ஒருவர் நீதித்துறையின் தற்போதைய செயற்பாடுகள் நியாயமான முறையில் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
16: நான் சட்டத்தானி ரஷாத் அகமத், பொதுச் செயலாளர் சமூக நீதி கட்சி. தற்போது ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டறியும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த நீதித்துறையினுடைய செயற்பாடுகளுக்கு அது நியாயமான முறையில் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
15: உயிர்த்த ஞாயிறு தாக்கல் விடயத்தில் தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் அமைதி காக்கக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை விசாரித்த பின்பு சூடுபிடித்திருக்கின்றது. தொடர்ந்து சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட பின்பு தொடரும் கைதுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம் என மன்னாரில் ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட கொடூரமான உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போதைய அரசினால் தங்களின் அரசியல் தேவைகளுக்காக திட்டமிட்டபடி திசை திருப்பப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த நேரத்தில் மிக கவனமாக செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். கட்டுவாப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்டவர்
17: பொய்யான ஒரு சத்தியாகிரகம் ஒன்று இருந்து அதன் மூலம் சலை என்பவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அரசாங்கம் கவனமாக செயற்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் செயற்பட்டு தான் நிச்சயமாக இதற்குரிய சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு
15: எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளை நிறுத்தாது என்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் பாரூக்.
18: எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு நாளும் இந்த விசாரணையிலிருந்து பின்னிக்க மாட்டாது.
15: இது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
2: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழகத்தில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை எந்த புகாரும் இல்லாமல் நடத்த தேசிய தேர்வு முகமை கடும் ஏற்பாடுகள். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தவேக ஆட்சியின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். தொடரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி விலகல். இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைகிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
19: வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்தியா முழுவதும் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை எந்த புகாரும் இல்லாமல் நடத்த தேசிய தேர்வு முகமை தயாராகி வருகிறது. நீட் தேர்வு செயல்முறையின் மீது மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், இந்தியாவில் மருத்துவ படிப்பில் சேர வேண்டுமென்றால் நீட் தேர்வை எழுத வேண்டும். இந்தியாவில் எழுதப்படும் தேர்வுகளில் மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது நீட். இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் நீட் தேர்வை எழுதி வருகின்றனர். இது போன்ற சூழ்நிலையில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் வினாத்தாள் கசிந்தது தொடர்பான செய்திகள் வெளியானதை அடுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மருத்துவ படிப்பிற்காக நடத்தப்பட்ட இந்த தேர்வில் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றதும் நோக்கத்தக்கது. தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் அவர்கள் அனைவரும் தற்போது மீண்டும் தேர்வு எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் பாஜக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றன. இது போன்ற சூழ்நிலையில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீட் தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இதன்படி வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்தியா முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ளது. நீட் மறுதேர்வை எந்த புகாரும் இல்லாமல் நடத்த தேசிய தேர்வு முகமை தயாராகி வருகிறது. கடந்த நீட் தேர்வின் போது டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி வினாத்தாள்களை கசியவிட்டது விசாரணையின் போது தெரிய வந்ததால் தற்போது அதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரை இந்தியாவில் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. மேலும் நீட் வினாத்தாள் தயாரிப்பில் ஈடுபட்ட அனைத்து பணியாளர்களும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர்களை யாரும் தொடர்பு கொள்ள முடியாதபடி இரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பணியாளர்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நீட் வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்காக முதல் முறையாக இந்திய விமானப்படையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீட் வினாத்தாள்கள் அதன் உற்பத்தி மையங்களில் இருந்து புறப்பட்டது முதல் பயணம் முழுவதும் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு கொண்டு செல்லப்படும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான சிஐஎஸ்எஃப் மற்றும் சிஆர்பிஎஃப் காவலர்கள் நீட் தேர்விற்காக பயன்படுத்தப்பட உள்ளனர். தேர்வு மையங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறைகள், முக அங்கீகாரம் மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. இதே நேரம் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதும் அதற்கு மறுதேர்வு நடத்தப்பட உள்ளதற்கும் இந்தியா முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். புதிதாக துவங்கப்பட்டுள்ள கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியினரும் மத்திய அரசை கண்டித்து போராட்டங்களை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக்கா அரசின் முதல் சட்டசபை கூட்டம் கடந்த 18ஆம் தேதி துவங்கியது. விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசின் முதல் சட்டசபை கூட்டம் இது என்பதால் இந்த சட்டசபை கூட்டம் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தாவேக்கா ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் தாவேக்கா அரசின் முதல் சட்டசபை கூட்டம் கடந்த 18ஆம் தேதி அன்று துவங்கியது. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இந்த சட்டசபை கூட்டம் துவங்கியது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய தமிழக ஆளுநர், புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு பதவியேற்ற உடனேயே 717 மதுபான கடைகளை மூடியது. அண்ணா மற்றும் எம்ஜிஆருக்கு பிறகு தனி ஆளாக ஆட்சியை வழிநடத்துவது மற்றும் நிதிநிலை முறைகேடுகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டது தொடர்பாக தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். ஆளுநரின் பாராட்டு தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக அரசு ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தின் ஆளுநர்கள் திமுகவிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டதும் நோக்கத்தக்கது. ஆளுநரின் உரைக்கு பிறகு சட்டசபை கூட்டம் முடிவு பெற்றது. இந்த சட்டசபை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சபாநாயகர் பிரபாகர், 3 நாட்கள் சட்டசபை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கா அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பேட்ச் அணிந்து வந்ததும் நோக்கத்தக்கது. மேலும் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கா அரசுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தாவேக்கா அரசு காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாக மட்டுமே செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்.
20: இந்த அரசு அமைஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாநில அரசினுடைய திட்டங்கள் தான். அதனுடைய இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில பல்வேறு திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்டாக, ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லராகத்தான் இன்னைக்கு இந்த உரை இருக்கும்னு நாங்க நினைச்சோம். மக்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்களுடைய அறிவிப்புகளை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு, எதிர்காலத்துல ஒவ்வொரு திட்டத்தையும் எந்த காலத்துல நிறைவேற்ற போறாங்கன்னு இந்த ஆளுநர் உரையில இடம்பெறும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது.
19: மொத்தம் 3 நாட்கள் நடைபெறும் சட்டசபை கூட்டத்தில் கேள்வி நேரம் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியல் தொடர்பான மற்றொரு செய்தி, அதிமுகவின் முகங்களில் ஒருவராக பார்க்கப்படும் சி விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படும் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், விஜய் தலைமையிலான தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக குமாரவேல், ஜெயக்குமார், சத்தியமணி மற்றும் இசக்கி சுப்பையா என்று 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். மேலும் இவர்கள் அனைவரும் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படும் விஜயபாஸ்கர் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே 4 பேர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையில் தற்போது 5வதாக விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துள்ளது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதன் பின்னணியில் தாவேக்கா அரசு இருப்பதாக சில தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் இவர்களின் ராஜினாமா குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்தார்.
21: அவர்கள் வந்து ராஜினாமா செய்தவர்கள் ஓட்டு போட்ட மக்களையும், உழைத்த இந்த இவருடைய வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர் நிர்வாகிகளும் மதிக்கல. அவர்கள் எதிர்காலத்தில் அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பார்கள்.
19: அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மதிமுக சேர்வது குறித்து பொதுக்குழுவில் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இதுவும் தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
2: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது, ஆஸ்திரேலியாவில் மின்சார வாகனங்கள் உண்மையில் பயனுள்ளதா என்பதனை ஆராயும் விவரணம். அதோடு ஆஸ்திரேலியாவின் முதல் ரைட் ஷேர் சேட்டலைட் மிஷனான வொரட்டா சீட் 1 விண்கோள் குறித்தும், ஆஸ்திரேலிய விண்வெளி தொழில்நுட்பம் குறித்ததுமான உரையாடலும் ஒலிக்க உள்ளது. ஆகவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் எந்த நேரமும் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட் மற்றும் லேப்டாப் என்று எந்த வழியிலும் கண்டுகளிக்க SBS ஆன் டிமாண்ட் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது SBS இணையதளத்திற்கு செல்லுங்கள். உலகையே உங்கள் சமையலறைக்கு எடுத்து வாருங்கள் SBS ஃபுட். 7000+ மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணையதளத்தை பாருங்கள். SBS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
0: புதிதாக நாட்டில் குடியேறுகின்றவர்களுக்கு வீடு, உடல்நலம், வேலைவாய்ப்பு என்று பல தகவலுக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன்ட் நிகழ்ச்சி உதவுகிறது. செல்லுங்கள் sbs.com.au/australiaexplained.
4: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil.
22: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
2: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நாட்டில் மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரித்து வருகிறது. மேலும் அரசின் சலுகைகள் இந்த மாற்றத்தை ஊக்குவிக்க உதவுகின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஓட்டுநர்கள் இந்த மாற்றத்தை மேற்கொள்வது எவ்வளவு நடைமுறைக்கு சாத்தியமானது? இது தொடர்பில் ஜோயி தொமைடோ ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்குகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
23: கடந்த சில மாதங்களாக பெட்ரோல் விலைகளில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் தாக்கத்தை உணர்ந்து மின்சார வாகனம் EV மாற நினைக்கிறீர்களா? நீங்கள் தனியாக இல்லை. நாட்டில் மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரித்து வருகிறது. மேலும் அரசின் சலுகைகள் இந்த மாற்றத்தை ஊக்குவிக்க உதவுகின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஓட்டுநர்கள் இந்த மாற்றத்தை மேற்கொள்வது எவ்வளவு நடைமுறை சாத்தியமானது? எரிபொருள் விலைகள் நிலையற்ற நிலையில் இருப்பதால் மின்சார வாகனங்கள் அதிகமாக பிரபலமடைந்து வருகின்றன. தொழில்துறை தரவுகளின்படி April 2026 ஆஸ்திரேலியாவில் விற்கப்பட்ட வாகனங்களில் 1/6 மின்சார வாகனங்களாக இருந்தன. மின்சார வாகனங்களுக்கான ஆரம்ப முதலீடு பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை விட இன்னமும் அதிகமாக இருப்பதாக கூறும் ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியின் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி பேராசிரியர் ஹுசைன் டியா, ஆனால் பயன்பாடும் தேர்வுகளும் அதிகரிப்பதால் விலைகள் குறைந்துள்ளன என்கிறார்.
24: We are starting to see more variety of models of different sizes and affordability levels. You know, 3-4 years ago, we would struggle to find an EV for less than $50,000. Nowadays, they're in the 30, mid-30 range. And with government incentives as well, they can be even cheaper. But there is that premium.
23: ஒரு மின்சார வாகனத்தை வாங்கும்போது கிடைக்கும் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் குறித்து உங்கள் மாநில அல்லது பிராந்திய அரசிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். சலரி பேக்கேஜிங் ஏற்பாட்டில் உள்ள ஊழியர்கள் EV லீசிங்குக்கு வரி சலுகைகளையும் பெறலாம் என கூறுகிறார் மேற்கு ஆஸ்திரேலியாவின் ராயல் ஆட்டோமொபைல் கிளப்பின் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் மேலாளர் அலெக்ஸ் ஃபாரஸ்ட்.
1: So if you have a novated lease, you can get a discount on the fringe benefits tax. So that can save you quite some thousands of dollars annually over, say, a five-year lease period. And would leave it up to the consumers to go and see whether a novated lease would suit them.
23: பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களுடன் ஒப்பிடும்போது மின்சார வாகனங்களை ஓட்டுவது மலிவானது. ஓட்டுநர்கள் ஆண்டுதோறும் எரிபொருளில் 70% வரையிலும் பராமரிப்பு செலவுகளில் 40% வரையிலும் சேமிக்க முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்கள் இயந்திர ரீதியாக எளிமையானவை என்பதால் அவற்றின் பராமரிப்பு செலவுகளும் குறைவாகவே உள்ளன என்று விளக்குகிறார் பேராசிரியர் ஹுசைன் டியா.
24: Electricity is much cheaper than petrol per kilometer. We don't have to rely on importing it like we do with petrol. And EVs, because they are simpler mechanically, the servicing costs are also lower. So over time, those savings can add up and can offset the higher purchase price.
23: ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பொது சார்ஜிங் நிலையங்களில் சார்ஜ் செய்வது வீட்டில் சார்ஜ் செய்வதை விட அதிக செலவாக இருப்பதால் சேமிப்பு குறைவாக இருக்கும். இதேவேளை தற்போதைய சந்தையில் மின்சார வாகனங்களின் ரேஞ்ச் எப்படி உள்ளது? அடிப்படை மாடல்கள் ஒரு சார்ஜில் 400 to 500 kilometers வரை செல்கின்றன. ஆனால் மாநிலங்களுக்கிடையிலான நீண்ட தூர பயணங்களில் சவால் உள்ளது. குறிப்பாக பிராந்திய பகுதிகளில் வேகமாக சார்ஜ் ஏற்றிக்கொள்வதற்கான நிலையங்கள் 1000-கணக்கான kilometers தூரத்தில் இல்லாத இடங்களும் உள்ளன. அதனால் திட்டமிட்டு பயணிக்க வேண்டும்.
24: The basic models can travel 400 to 500 kilometers on a single charge. Where they fall short is when you need to travel interstate, for example, in which case you need to plan your stops, especially in regional areas. There are thousands of kilometers without fast charger. That can be problematic.
23: நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தால் EV சார்ஜர் அமைக்க ஸ்ட்ராட்டா நிர்வாகத்தின் அனுமதி தேவைப்படலாம். ஆனால் பலருக்கு வீட்டின் சாதாரண பவர் பாயிண்டை பயன்படுத்தி கூட மின்சார வாகனத்தை சார்ஜ் செய்வது போதுமானதாக இருக்கும் என்று மேற்கு ஆஸ்திரேலியாவின் ராயல் ஆட்டோமொபைல் கிளப்பின் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் மேலாளர் அலெக்ஸ் ஃபாரஸ்ட் கூறுகிறார்.
1: So if you have off-street parking and a power point in your garage or carport, you can definitely charge it using that power cable. And it tends to suit people who don't need to drive too far, so under 100 k's a day. But if you're having to drive much further daily, do long trips and use more battery power, you're going to need to replace that overnight and comfortably. And that's where a home charger does come into play.
23: ஆஸ்திரேலியாவில் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்து 20 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே ஆவதால் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கான சந்தை இன்னமும் அதன் ஆரம்ப நிலையில்தான் உள்ளது. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக பயன்படுத்தப்பட்ட மின்சார வாகனங்கள் மீதான நுகர்வோர் நம்பிக்கை அதிகரித்துள்ளதை நாம் காண்கிறோம். அவற்றின் மறு விற்பனை மதிப்புகள் கிட்டத்தட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கு இணையாக உள்ளன. நீங்கள் மின்சார வாகனத்தை வாங்க திட்டமிடுகிறீர்கள் என்றால் எந்த ஒரு புதிய வாகனத்தை போலவே விற்பனைக்கு பிந்தைய சேவை மற்றும் பராமரிப்பு வசதிகளை கவனிக்க வேண்டும். மேலும் மின்சார வாகனத்தை வாங்குபவர்கள் அதன் பேட்டரி உத்தரவாதத்தையும் அதாவது பேட்டரி வாரண்டியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்ல செய்தி என்னவென்றால் மின்சார வாகன சந்தை போட்டித்தன்மை வாய்ந்தது. இது நுகர்வோருக்கு சாதகமாக உள்ளது என்கிறார் அலெக்ஸ் ஃபாரஸ்ட்.
1: Fortunately for consumers, we have around sort of 60 or so brands in the market at the moment. So doing your research, not just car reviews, but finding out what people really think of what the ownership experience is like, making sure you know exactly what you're getting for the price that you want to pay and that it suits your needs as well.
2: நாட்டில் மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரித்து வருகிறது. மேலும் அரசின் சலுகைகள் இந்த மாற்றத்தை ஊக்குவிக்க உதவுகின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஓட்டுநர்கள் இந்த மாற்றத்தை மேற்கொள்வது எவ்வளவு நடைமுறைக்கு சாத்தியமானது என்பது தொடர்பில் ஜோயி தொமைடு ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்கியவர் ரேணுகா துரைசிங்கம்.
3: நீங்கள் தயாரா? SBS-உம் தயாராக இருக்கிறது. அலெக்சா, கூகுள் ஹோம் அல்லது ஆப்பிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலம் எளிதாக தொடர்பில் இருங்கள். SBS தமிழிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் சமீபத்திய செய்திகளை, கருத்துக்களை, கதைகளை கேளுங்கள். சொல்லுங்கள், பிளே SBS தமிழ் பாட்காஸ்ட். SBS ஆடியோ, உங்கள் மன அலைக்கு ஏற்ற இசை, வானொலி மற்றும் பாட்காஸ்டுகளை வழங்குகிறது.
0: விளையாட்டு பிரியரா நீங்கள்? எஸ்பிஎஸ் ஸ்போர்ட் விளையாட்டு ஆர்வலர்களின் நம்பர் ஒன் இடம். சைக்கிள், மோட்டார் விளையாட்டு, உலக தடகளம் மற்றும் பல. செல்லுங்கள் sbs.com.au/sport. உலகெங்கும் வாழும் மக்களின் கதைகளை உங்களுக்கு எடுத்து வருகிறது விருதுகளை வென்ற டேட்லைன். டேட்லைன் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8:30 எஸ்பிஎஸ் டிவியில் அல்லது எப்போது வேண்டுமென்றாலும் எஸ்பிஎஸ் ஆன் டிமாண்டில்.
5: SBS Kick Off, a new music station celebrating football anthems from around the world.
6: It's time for Africa.
5: It's live now
6: on DAB Radio, the SBS audio app,
5: online and SBS on demand.
0: SBS audio app ஐ தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS audio app ஐ App Store அல்லது Google Play இலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.
2: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிட்னி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர் இவே கெய்ன்ஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் முன்னணி விண்வெளி அறிவியலாளர்களில் ஒருவர். ஸ்பேஸ் பிசிக்ஸ், ஸ்பேஸ் வெதர், சோலார் ரிசர்ச் மற்றும் சேட்டலைட் டெக்னாலஜி துறைகளில் பல ஆண்டுகளாக அனுபவம் பெற்றவர். ஆஸ்திரேலியாவின் முதல் ரைட் ஷேர் சேட்டலைட் மிஷனான வொரட்டா சீட் 1 திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். வொரட்டா சீட் 1 சேட்டலைட்டின் முக்கியத்துவத்தை சுக்ருதி நாராயணன் விளக்குவதுடன் அந்த விண்கோள் குறித்தும் ஆஸ்திரேலிய விண்வெளி தொழில்நுட்பம் குறித்தும் பேராசிரியர் இவே கெய்ன்ஸுடன் உரையாடுகிறார் ரைசல்.
7: வணக்கம் சுக்ருதி.
8: வணக்கம் ரைசல்.
7: மீண்டும் எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூடத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ குறிப்பாக ரெண்டு காரியம் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். முதல்ல வந்து வொரட்டா சீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சேட்டலைட் ஆஸ்திரேலியாவோடது, அது நான் என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, என் கண் முன்னே இருக்குது இந்த சேட்டலைட்டு. நான் பார்த்தா பாக்ஸ் மாதிரி இருக்குது, அங்கே கலர் கலராக இருக்குது, நிறைய கம்ப்யூட்டர் சிப்ஸ் மாதிரி இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி யூடிஎஸ் அப்படி இப்படின்னு யூனிவர்சிட்டிக்கு பேரெல்லாம் எழுதியிருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாட் இஸ் திஸ், இது என்ன?
8: ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டோம் இல்லையா, ராக்கெட் அண்ட் சேட்டலைட். ஸோ அதுக்கான பதில், ஐ தாட் ஐ வில் பிரிங் த சேட்டலைட் அண்ட் ஐ வில் ஷோ வொரட்டா சீட் வந்து நம்ம ஆஸ்திரேலியன் பில்ட் சேட்டலைட். ஸோ ஒரு ரஃப்லி ஒரு 50 சேட்டலைட்ஸ் ஹவ் பீன் பில்ட் பை அஸ், பை ஆஸ்திரேலியன்ஸ். அண்ட் வொரட்டா சீட் வந்து இந்த இயர் 2024 ஆகஸ்டில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது இட்ஸ் அ ஸ்மால் சேட்டலைட். பார்த்தீங்கன்னா இது நம்ம லியோ டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து லோவர் எர்த் ஆர்பிட்,
7: சுற்றுப்பாதையில் வந்து கீழேயா இடைப்பட்டதா மேலேயா,
8: கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த். ஸோ லியோ
7: க்ளோசஸ்ட், அதாவது நம்ம பூமியிலேருந்து ரொம்ப அருகில் இருக்கிற ஒரு சேட்டலைட் இது,
8: கரெக்ட். லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட். இதோட ஸ்பீட் அட் விச் இட் இஸ் ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 கிலோமீட்டர்ஸ் பர் ஆர், அவ்வளோதான்.
7: சரி, இப்போ இது அனுப்பி எவ்வளோ நாள் ஆகுது?
8: நம்ம லாஸ்ட் வீக் வந்து வி செலிப்ரேட்டட் 18 months ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லி இட் இஸ் சென்டிங் டாட்டா பேக் டு தி எர்த்.
7: இது எவ்வளவு ஆண்டுகள் அல்லது நாட்கள் மாதங்கள் அந்த விண்வெளியில் இது இருக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு?
8: We are expecting close to 5 years and it will keep sending more signals after that. பார்ப்போம். ஸோ இதோட மெயின் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு மினி லேப் செட்டப் மாதிரி தான் இதை வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு 6 விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் இது பண்ணும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இட் இல் டெஸ்ட் ஃபார் நியூ சோலார் செல்ஸ். இப்போ ஒரு புதுசாக ஒரு சோலார் செல்ஸ் நம்ம ஃபியர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ், அது வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கும், முன்னாடி டெக்னாலஜியை விட இது நல்லா எவால்வ் ஆயிருக்கா அப்படின்னு ஒன் ஆஃப் த டெஸ்ட் தான். இந்த கருப்பு கருப்பாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தோஸ் ஆர் த சோலார் செல்ஸ் தட் ஹவ் பீன் புட் தேர். இன்னொன்று வந்து சேட்டலைட்லேருந்து இமேஜஸ் எடுத்து எர்த்துக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு பதிலாக அந்த சிப்ஸ் சொன்னீங்கல்ல, பிசிபி போர்டு இருக்குல்ல, அங்கே எலக்ட்ரானிக்ஸ் சிப்ஸில் வந்து ஒரு வி ஹாவ் அ ஆன்போர்ட் ஏஐ கம்ப்யூட்டர். ஸோ அங்கேருந்தே ஒரு ஒயிட் கலர் நாப் அங்கே இருக்கும் சைடில், அது இட் கேப்சர் த இமேஜஸ். அந்த இமேஜஸ் எடுத்துட்டு இந்த ஏஐ ஆன்போர்ட் கம்ப்யூட்டரில் வந்து இட் இல் ஃபீட், ஸ்பேஸில் இருக்கும்போது இட் இல் ப்ராசஸ் தட் இமேஜ், யூனோ இட் இஸ் ஃபார் குவிக்கா ப்ராசஸிங். அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ஓஷனோட கண்டிஷன்ஸ் அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக பை அனலைசிங் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ், பை அலைகள் இருக்குது அதில் இருந்து ரேடியேஷன், பேஸ்ட் ஆன் ஹவு ரேடியேஷன்ஸ் ஆர் பீங் ரிஃப்ளெக்டட் இட் இல் மானிட்டர் த ஓஷனோட கண்டிஷன்ஸ். That is one of the experiments. அதுக்கப்புறம் நிறைய டெப்ரீஸ் இருக்கும், ஸ்பேஸ் டெப்ரீஸ், ஸோ அது வந்து டப்னு ஹிட் ஆகும்போது த இம்பேக்ட்னால என்ன ஆகும்னா ஹீட் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ எவ்வளோ ஹீட்டு எவ்வளோ டாலரன்ஸு இது உடையாமல் எவ்வளோ பெரிய டெப்ரி வந்ததுன்னா, ஏன்னா சப்போஸ் இது ஒன்று வருதுன்னா நம்ம மேன்யூர் பண்ணலாம்ல, ஸோ அதுக்காக டாலரன்ஸ் அது ஒன்று செக் பண்ணுறது. அழகாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே வேக்ஸ் சேம்பர் வச்சுருக்காங்க. அந்த வேக்ஸ் சேம்பர் வந்து இடிச்சிருச்சுன்னா ஹீட் நிறையா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட் ஜென்ரேஷன்னால் என்னாகும், அந்த வேக்ஸ் சேம்பரில் இருக்கிற வேக்ஸ் உருகிடும். ஸோ எவ்வளோ நேரம் உருகுதோ உருகின உடனே அந்த சிக்னல் நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் இன் அ லிக்விட் ஸ்டேட் வி கோன் டு கெட் சிக்னல். எவ்வளோ நேரம் அது உருகி இருக்கோ அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னா பெருசாக வந்து தாக்கியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போது புதுசான மெட்டீரியல்ஸ் பி ப்ரொடெக்டட், இப்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட் எல்லாம் இருக்குது அப்படின்னா இதே இல்லாமல் வி ஆர் டெஸ்டிங் நியூ மெட்டீரியல்ஸ் ஃபார் பில்டிங் ஸ்பேஸ் கிராஃப்ட், அது ஒரு விஷயம் போகுது. அதுக்கப்புறம் வந்து இப்போது ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் தட் குட் ரிப்பேர் சேட்டலைட். இப்போ ஒரு ஒரு வாட்டியும் சேட்டலைட்டு வந்துட்டு போகிறது வந்து கொஞ்சம் இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அஃபேர். ஸோ ஒரு வாட்டி அனுப்பிச்சிட்டோம்னா வி சா க்ளோஸ் டு 15 இயர்ஸ் இட் கேன் பீனா ஒரு செல்ஃப் ரிப்பேரிங் ரொபாட்டிக் கை ஆர்ம் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன் வித் வராட்டா சீன். ஸோ அது ஒரு மல்டி ஒரு பொக்கிஷம் மினி ஆஸ்திரேலியன் லபோரேட்டரி.
7: சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானிகள் யார், அறிவியலாளர்கள் யார், அதை சொல்லுங்கள்.

நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானலையில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.

0: SBS South Asia.
1: Your news from here and hits from home.

0: Jamila.
1: SBS South Asian.

दिल हर दिया।

News from here and hits from home. SBS South Asian.